0: ஐ மா பீமா முங்சி தம்பி லாவோ லாவோ லாவோ லாவோ சேசிட பாமுசே
1: யாரே யாரே
0: தோங்ல பஜரே நங்னே ஹே புரக்பசிமா தக தக ஹெட்டி எதனனே பஜகரே லாவோ லாவோ லாவோ சிட பாமோ லாவோ
1: யா இந்தோ
2: இஷ் இந்தோ முரு ஒட்டி குசிடி ஒன்ஹோக்னு பஜகிறதா மசிடி ஐ லோயின லோடுகினே
1: ஆ
2: எந்தியம் துசு கமியன சாங்கு துசு ஆ து து து து கருந்துகுனே சோகிரி துகு சுவாப்பிடோ அஸ் நசிடி எல்லோ இன்சாங்க புதருகே அது செயல்புக்கே அப்பிரோ ஹாய்னோ நின்றோம்
0: சாத்து தங் பிரோ ஐபுங்கோ
2: ஏலா சங்க பிருகு யாரம் சிதா சாத்து பிரோ ஹாரி சுவு இந்தோன் சிமனே கிட்டங் தாவு யாதிராய்மியா போல் லைவசிதினே கரத்தாவசே நுங்காயிதனே இந்தோம்
0: ஓ ஐபுங்கோ சென்தோங் பங்னப பம்லிபனினே
2: குனப் பமிசே பரேசே பரேசே சமா யங்கைசே பிருகே சே சிட சங்காம் லைரிதனா யங்கைசிமு ஹாப்கேகோ
0: யாரே யாரே யாரே பூ யாரே யாம் ஹாங் சாரு
2: இந்தோன் இந்தோன்
1: ஹைமா இந்தோ பஃபம் பம்பசிதி யாம் நுங்காயினா ஹவுஜிக்கி போட் லைப லாப்பு நுப்பாதுனா இந்தோன் குமிப வாய்துகா தாவது கேம் நுங்காயே இந்தோ ஹவுஜிக்கி நுப்பாதுபோ இந்தோன் கொய் லைக்காய்தகிரோ
0: கதாய்தகினோதை பேமா கத்தியம் பம்ப ஹைபசிதி லோயின மகே சானை லோயின மகே கண்ணை ஹைபதினி
1: அமுக்சு கண்ணரிபா அமுக்சு சானரிபா
0: பேமா அசுக்தாங் கபா ஹங்காம புன்சே சவுங்காகி அச்சௌப மப்புன்னே தரா கக்தனி மசா மசாத சாதோக்லக யோந்தோரிபா சாதோக்பக நங்திரிங்கைதனே லைப லாக்பதுனே மப்புன் மங்காதனே சஹும் கக்பிகி ஹைபா ஐன யாதே ஹாயரகனே யோன்போன்தே நௌக்ரபா ஹங்காம்சே மக்கோயி மக்குல் அச்சௌபதுனே தோக் தா தோக் தா ஓன்பதுனே நௌக்ரபா ஹங்காம்சே பத்ர பத்ர ஹெத்தட்பனினே
1: ஹோய்னே
0: ஹெரா மதுதகிதி ஐகி மிஹுன் காங்கக்துனா சலோ லௌக்ரபா சுத்து நௌன்தக சோல் ஹெயோலரோனே ஹெத் லாவுனிதனா
1: ஹைமா இந்தோ குவர்மன் கதின்சிதபோ
0: பேமா லௌதலாக்தயா போனத்தி மமிதோ தரு தரு ஏங்ககனே மா ஹிஞ்சாபிய கத்தியன் சன்னங்க பாடப அம் போன்ட்டே ஹாயிரகனே சாவுன சக்கிபா என்ன சொல்லு ஹே கத்தியன் சன்ன வாய்ந்து நங் சல்ஹவுரோ
1: சைகிதுன நாய்ப வாரினே ஹவுசிக்கிசின கீப வாரினே பரே அது இந்தோ ஐ சட்லகே இன்சாங் மக்கோங் சோங்கதப கரசுலையோரி
0: ஹா சட்லகேரா
1: ஹா இந்தோ
0: சே சே சே லுப்பா சமா சே பூக்ரோ ஐகிதி யங்கை தூங்கிபசினே யாரே சே சே உகாபி அயாய்ப லைரிபசே கரா பூக்ரோ நமான சாதங் சாய் ஹைபதாய்னே ஹவுன சாவ் பாங்கன்பு ஹேம்ப லைத்தபனி கோய்பியமா
1: ஹோய் ஹோய் இந்தோ